أتباعه من تفرق واختلاف ومن إثارة الخلاف فيما بينهم، ويعتبر التنمية أسبابها خيانة عظيمة، خيانة عظمى لأهداف الإسلام. وتعريفا لمصيره قال الله تعالى: ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا. كما حضر الإسلام من اتباع السلوك الكفار وأصحاب الأهواء الذين أحزابا وفرقاء فضلوا عن سبيل الله، فرقوا دينهم وكانوا شيعا لست منهم في شيء، إنما أمرهم إلى الله. لذا الموي سيتم دم توحيد الكلمة، كلمة التوحيد نجيس إسلام نمو بغي جلي ريب جوبو nek ben munul accepter ko nga xamni ki lu nga xamni ki de ñew di len diviser. Mais so gisé al alam aduna bi yépp ni mu bindo légui, y compris Sénégal bi ñu nek, ku nek yaangi am sa patch di ci def lu la neex. So jige le monde musulman man meuna comprendre que ñeneen ñi dul julli bay am unité bi, mais man mi vivre 27 ans en Arabie Saoudite au lieu que ñu nek ben nonu islam yi ñu xam nu leen di combattre, ku nek ngi def lu la neex, ku nek ngi wuti américain bu le protéger pour dal ci kaw benen julit. Lolu moy thème bi nga xamni bi normalement waron nañ ta discuter et Seigne Babacar Simon Sour si gam bobu rek lay def, lay préparer gam pour l'UNES et Hosna. Tay nak mu indi ñu thème bi nga xamni suñ ko mënon discuter, suñ ko mënon traiter dans un congrès, dans une conférence, ñeñ ñu balé dañ ci gën. Motax ñing kay sant mom diko gëreum ma ngi doon waxtane légui bi nga ñewul discours bi nga xamni bi wax naka le président Diomaye discours bu waxani bi discours bu défar la dans une situation bu waxani bi bëggunu ko waxtane bëggunu ko wax may dëkk bi mi ngi nekk ci ay jafé jafé yo xamni pour ñu genn ci il faut ñu taw waxtane. Et thème bi thème la bo xamni bi meun na nous permettre ñu poser problème yi waxtane ko khalife bi poser ne ko bi président bi ñewé wax naka ay wax yu am solo. Man le lendemain le président m'a reçu, je lui ai dit que gis nga li khalife bi wax man sum doon yow damay retrouver bande bi bes bu nek suma yéwo déglu ko ndax njariñ li ci nek té képp ko xamni ki yaangi occupé position yu nga occupé pour melna khalife bi Seigne Babacar si mansou ñariñ lu reuy la tariqa yi nekk fi so gisé li xew Touba ba ci dem ak document bi ñu genn bi ñu évaluer ñaata économique na la ñu dépenser si magal l'impact économique du magal de Touba ñu def ci ay études yu doy war da nga xamni.

0: பாகுவி நீரும்பாகுவி
1: நீரும்பாகுவிஜிலாரியப்பா உன கொஃப காலு சுன் கொஸ்தனஃபா.